காலம் கொண்டு மறைக்கு ஆனா இந்தியா கொடுமை ஆனா கொப்புறப்பு வந்துருவோம் கிரிக்கெட்னா மறக்க பரவாயில்ல.